0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Auckland Council has a goal of zero waste to landfill by 2040. That means recycling, composting, reusing and repurposing materials. Here's another zero waste tip on Planet FM. Does it really have to go to landfill? Visit your local community recycling centre. Here you can drop off unwanted items and purchase good quality second-hand goods. You might even find that unexpected treasure. Find your nearest community recycling centre on the council website. A total of 147,000 tonnes was saved from landfill services in 2024. Find out all the info at wastenothing.co.nz.

0: சைவின நிகழ்ச்சியில் அடுத்து நமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: சைவ நீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். நற்சிந்தனை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எமது ஆலயங்களிலும் அனைத்து சுபகாரியங்களின் ஆரம்பத்திலும் கூறப்படும் ஒரு வடமொழி ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தோடு நற்சிந்தனை கூறலாம் என்று விளைகிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயித் சர்வவிக்னோபாந்தஜே என்ற வடமொழி ஸ்லோகத்தில் விநாயகரின் பெயர் ஒரு இடத்தில் கூட இல்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தை சொன்ன பிறகே யாகம் சுப நிகழ்ச்சிகள் முதலானவற்றை தொடங்குகிறார்கள். சுக்லாம் பரதரம் என்றால் வெள்ளை வஸ்திரம் அணிந்தவர் என பொருள்படும். விநாயகருக்கு மட்டுமன்றி சரஸ்வதி சிவன் உள்ளிட்ட அநேக தெய்வங்களுக்கும் வெள்ளை வஸ்திரம் சாத்துவது இயல்பு. எனவே இது விநாயகரை குறிக்கவில்லை. விஷ்ணு என்றால் எங்கும் பரந்துள்ள என்று பொருள். எல்லா தெய்வங்களுமே எங்கும் பரந்துள்ளவைதான். எனவே இங்கும் விநாயகர் என்றே பெயர் பொருத்தம் எடுபடவில்லை. சசிவர்ணம் என்றால் சந்திரன் போல் அழகு என்று பொருள். இதுவும் எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும். சதுர்புஜம் எனப்படும் நான்கு கரங்களும் பல தெய்வங்களுக்கும் உள்ளன. பிரசன்ன வதனம் எனப்படும் முகப்பொலிவம் எல்லா தெய்வங்களுக்கும் உள்ளது. கடைசியாக வரும் விக்னோபாந்தஜே என்ற சொல்தான் விநாயகருக்கு பொருந்துகிறது. விக்னம் என்றால் தடை. தடைகளை நீக்கி அருளும் விக்னேஸ்வரர் என்பது ஒரு செயலை தொடங்கும் முன் விநாயகரை வணங்கி நல்லபடியாக முடிய வேண்டும் என்று வேண்டுவதாக ஆகிறது. எனவேதான் இந்த ஸ்லோகம் பெரும் புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆகவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் சுபகாரியங்கள் பூஜைகள் ஹோமத்தின் பொழுதும் இந்த ஸ்லோகத்தை கூறும் பொழுது நாம் தொடங்குகின்ற காரியங்கள் தங்கு தடையின்றி நடந்தேற விநாயகரின் திருவருளை வேண்டும். அதே நேரத்தில் நமது தலையிலே 5 முறை குட்டி கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சர்வ விக்னங்களையும் நீக்கும் விக்னேஸ்வரரின் திருவருள் நமக்கு கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: திருமுருகன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சந்திர பூஜை பற்றிய முக்கிய அறிவித்தல். அனைவருக்கும் வணக்கம். திருமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சந்திர பூஜை புதன்கிழமை மே மாதம் 13ஆம் தேதி மாலையிலிருந்து ஆரம்பமாகி தொடர்ந்து 45 நாட்கள் முருகன் திருவருளோடு இடம்பெற இருக்கின்றது. 12 வருடங்களுக்கு

ஒரு முறை இடம்பெறும் இந்த சிறப்பு வழிபாட்டில் முருகன் அடியார்களின் உபயங்களோடு மே மாதம் 13 தேதி புதன்கிழமையிலிருந்து ஜூன் மாதம் 26 தேதி வரை தினமும் சரியாக மாலையில் 6 பூஜை ஆரம்பமாக உள்ளது. நிகழ்ச்சி நிரல்கள் உபயகாரர் சங்கற்பம், யந்திரங்களுக்கான திரவிய அபிஷேகம், யந்திரங்களுக்கான விசேட நியாச பூஜை ஆகியன இடம்பெற்று தீபாராதனை, திருமுறை, பிரசாதம் ஆகியன தினமும் 45 தொடர்ச்சியாக இடம்பெற இறையர்கள் கூடியுள்ளது. இந்த இறை கைங்கரியத்தில் பங்கு பெற விரும்பும் அடியார்கள் ஆலயத்தில் தொடர் விளக்கத்திற்கு அழைத்தோ அல்லது காரியாலயத்தில் நேரடியாக வந்து பதிவு செய்தோ அல்லது குருமார்களை தொடர்பு கொண்டோ தங்களுடைய குடும்பத்தின் பெயர்களில் யந்திர பூஜை உபயங்களை பதிவு செய்ய முடியும். இதற்கான பதிவை $100 செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். யந்திர பூஜை பூர்த்தி தினத்தில், அதாவது June 26 அன்று மாலை 6 விசேட ஹோமத்துடன் கூடிய அபிஷேகமும் விசேட பூஜையும் ஆலயத்தில் இடம்பெறும். அன்றைய தின பங்களிப்பு அனுசரணை $201 மட்டுமே. அனைவரையும் யந்திர பூஜையில் பங்கு பற்றி முருகன் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. இன்றைய சைவ நிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.

0: ஆண்டு திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தார்கள்.
1: மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவரர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 22 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம்.

எதிர்வரும் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜூன் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருஞான சம்பந்தர் அவர்களின் குருபூஜை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். அன்றைய தினம் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு சங்கடகர சௌத்தியம் முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு சங்கடகர சௌத்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு பிரசோதத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். அன்றைய தினம் அதாவது ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாணிக்க வாசக சுவாமிகளின் குருபூஜை தினம் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எனவே விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஆணி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவில்

நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடுவிடுவதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 22 மாலை 6 ஆணியுத்தர திருவிழாவை முன்னிட்டு நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 25 வியாழக்கிழமை மாலை 6 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 27 சனிக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 29 திங்கட்கிழமை பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேகம் 2026 கும்பாபிஷேக ஆரம்ப கிரியைகள் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றோம். எதிர்வரும் 29/6/2026 திங்கட்கிழமை காலை கணமதி ஹோமம். இதற்கு பங்கு பெற்றவர்கள் $251 அன்பளிப்பாக ஆலய காரியாலயத்தில் சேர்த்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் மாலை கிராமசாந்தி, அஷ்டபலி, பிரவேச பலி இந்த பூஜைகளில் பங்கு பெற்றும் அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை நவக்கிரக ஹோமம் செய்ய விரும்பும் அடியார்கள் அந்த $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் மாலை ரஷோக்னா, திசா, சாந்தி, சமிதா ஹோமம் இந்த பூஜைகளில் பங்கு பெற்றும் அடியார்கள் நீங்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் 1/7/2026 புதன்கிழமை காலை வாஸ்து சாந்தி இந்த வாஸ்து சாந்தி பூஜையில் பங்கு பெற்றும் அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் மாலை ஸ்தூபி ஸ்தாபனம், தீபஸ்தாபனம் இந்த பூஜையில் பங்கு பெற்றும் அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த நாள் 2/7/2026 வியாழக்கிழமை காலை மூர்த்திகளுக்கான அதிவாச கிரியைகள் இந்த கிரியைகளில் பங்கு பெற்ற விரும்பும் அடியார்கள் ஆலய காரியாலயத்தில் $251 செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். யாகம் மற்றும் ஸ்நாபனம் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றோம். 2/7/2026 வியாழன் மாலை முதல் 4/7/2026 சனிக்கிழமை மாலை வரை 5 முருகப்பெருமானுக்கான யாகம் $301 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி பங்கு பெற்றுக் கொள்ளலாம். விநாயகருக்கான ஸ்நாபனம் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி அதில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். சிவபெருமானுக்கான ஸ்நாபனம் $251 அம்பாளுக்கான ஸ்நாபனம் $251 விஷ்ணுவுக்கான ஸ்நாபனம் $251 வசந்த மண்டப அனைத்து தெய்வங்களுக்கான ஸ்நாபனம் $251 நவக்கிரகங்களுக்கான ஸ்நாபனம் $251 பைரவ பெருமானுக்கான ஸ்நாபனம் $251 எனவே இந்த தொகையை நீங்கள் ஆலய காரியாலயத்தில் செலுத்தி இந்த பூஜைகளில் நீங்கள் பங்கு பெற்றலாம் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மண்டலாபிஷேக நாட்கள் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றேன். 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்தில் பங்கு பெற்ற விரும்பும் அடியார்கள் $301 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி அதில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சங்காபிஷேகம் இந்த சங்காபிஷேக நிகழ்வில் பங்கு பெற்றும் அடியார்கள் $351 செலுத்தி பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 18/7/2026 சனிக்கிழமை மாலை நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாக பங்கேற்போடோ இந்த விசேட அதிவிசேட பூஜையில் பங்கு பெற்றுவதற்கு $3,001 இந்த ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 18/7/2026 சனிக்கிழமை மாலை அதிவிசேட பூஜை அதில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் பங்கு பெற்றலாம் அல்லது குழுக்களாக சேர்ந்து பங்கேற்பு செய்யலாம் என்பதையும் உங்களுக்கு அறியத்தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு கோவில் நிர்வாகத்தினருடன் கலந்தாலோசிக்கவும் இந்த பூஜைகளில் பங்கு

0: பங்கேற்று பதிவு செய்ய கோவில் வரவேற்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும், அதாவது கோவில் ஆலய காரியாலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களாலே அவன்தாள் வணங்கி.
1: நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.